0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by ஈ அவதி காலத்து நீங்களோட பிரியப்பட்டவருக்கு ஒரு gift நல்கி surprise செய்யாம் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருந்தும் ஓரோ டைமண்ட் அல்லது precious gem jewelry purchaseனோடப்பம் நேடு free cash vouchers ஒப்பம் பழைய சொர்ணாபரணங்கள் exchange செய்யாம் ஒரு நஷ்டமும் கூடாது in association with
1: commercial bank we are saving more turns dreams into reality commercial banks 5 million riyals dream dream bigger
2: Naseem Healthcare Naseem Surgical and Medical Center Sea Ring Road Healthy Smiles Anytime For more information call 4411133
3: And Lulu Hypermarkets Supermarkets and Department Stores Where the World Comes to Shop

0: சுனோ 91.7 FM.
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
2: This is home delivery only on Radio Suno 91.7 FM.

வீட்டுல போலே விசேஷங்கள் கேட்கலாம். ஹோம் கேர், குக் புக், லைஃப் ஸ்டைல், அங்கன ஹோம் டெலிவரி, என்ஹான்சிங் யோர் எவ்ரிடே. கேள்கு சனி முதல் வியாழம் வரை ராவில்.